0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ்ஞோ இடி விஞ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ.
2: I want to tell you that I love you.
3: Love addiction, kickstart the body.
2: I want to tell you that I miss you.

0: ஆர் மே பாச்சோ
1: இடி யுனோ ஆர் ரேடியோ யும் ஈக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: விஜு குக்கு மார் மே பாச்சோ இடி யுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
2: அலிஷானி ஹுயும் குவாரோ
1: யும் ஏக்கரே வேர் குவாரோ
2: அலிஷானி ஹுயும் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ.